ஷோ ரேடியோ சுனா 90.4 எஃப்எம். கேம் ஆன் வித் ஆர்ஜே அஸ்ரா, ஒன்லி ஆன் ரேடியோ சுனா 90.4 எஃப்எம். 4 எஃப்எம்.